மதபூரன் அந்த பூரன் பரமேஸ்வர சிவாந்த் சந்த் சிமரந்த் சந்த்.

பாட்டு கீறது சைஸ். ஓ குரு, யுவர் பாத் இஸ் சப்ளைம். And to adhering that, one can shed the dread of the yamas. O Guru Ramdas, take me into your refuge. So, sare milke, let's sing it together, sabralke.